தங்கமலத்திங்கு புக்குலம் வென்றோன்கு ஓ அத்தன்ன அல்லாஹு தாலா ஓ துபுக்கு அன்றின் நிமி அன்னேம் போன் ஒலோ ஓலோகம் ஓ